0: பொன் தப்போ
1: சாம்பொன் லூகங் பிகோலி இடராக்கானி தேவோனி ங்லாரங் தாப்போ பிராட்டோ யோகோ சமாதி
0: காகா